அதிகந்தன்யா குரவ்வா நிமேஹிது ஷைத்தானா புனானதே ஹம கஷரும் அல்லாஹ் தியபாமிஹுன்ன வஅது குரவ்வா ஃபாவனி ஹக்கு தெது வஅதே அதி திமம் வெஸ் தியபாமிஹுன்ன வஅது குரீமே ஃபஹி தியபாமிஹுன்ன திமங்குள வஅதா ஹிலாஃப் வீமே அதி தியபாமிஹுன்ன திமங் குவாலும் ஃபியவா தியபாமிஹுங்க மச்ச இவ்வெஸ் பாரு திமன்னாயக லிபிகனென்னுவே ஃபஹ தியபாமிஹும் திமன்னாக குவாலுமங் இஜாவ தினியே ஃபஹ தியபாமிஹும் திமங் குவ்விற்கு வாஹக நுதக்காஷே அதி தியபாமிஹுங்க அமில நஃப்த குவ்விற்கு வாஹக தக்காஷே தியபாமிஹுங்க எஹி தெரியக திமன்னுவமே அதி தியபாமிஹும் வெஸ் திமங்க எஹி தெரிந்த கண்ணுவமே ஹம கஷரும் மீக குரின் தியபாமிஹும் திமம் பாவிர் குறி கந்தக திமங் காஃபிர் வீமே ஹம கஷ்வரும் அனியா விரிண்ட வேந்தனி அசாபு முட்டே.

அழுக வெறி ரஸ்கலாக அலாய் நமாது காயம் கொங்குளே மீஹ கம்கா லவ்வாந்தே அதி அழாக தரிங் குறவெஸ்மே அளமெங்க வெறி ரஸ்கலாக அதி அழுக துஆ கபூல் குரவ்வா.

அதிகந்தன்யா குரவ்வா நிமேஹிது ஷைத்தானா புனானதி ஹம கஷரும் அல்லாஹ் தியபாமிஹுன் வஅது குரவ்வா ஃபாவனி ஹக்கு தெது வஅதி அதி திமம் வெஸ்தியபாமிஹுன் வஅது குரீமே ஃபஹத் யபாமிஹுன் திமங்குல வஅதா ஹிலாஃப் வீமே அதி தியபாமிஹுன் திமம் குவாலும் ஃபியவா தியபாமிஹுங்க மச்ச இவ்வெஸ் பார் திமன்னாயக லிபிகனென்னுவே ஃபஹ தியபாமிஹுன் திமன்னாக குவாலுமம் இஜாவ தினியே ஃபஹ தியபாமிஹுன் திமம் குவ்விற்கு வாஹக நுதக்காஷே அதி தியபாமிஹுங்க அமில நஃப்த குவ்விற்கு வாஹக தக்காஷே தியபாமிஹுங்க எஹி தெரியக திமன்னுவமே அதி தியபாமிஹுவெஸ் திமங்க எஹி தெரிந்த கண்ணுவமே ஹம கஷரும் மீக குறிந்திய பாமிஹும் திமம் பாவிர் குறி கந்தக திமம் காஃபிர் வீமே ஹம கஷ்வரும் அனியா விரிண்ட வேந்தனி அசாபு முட்டே.

அழுக வெறி ரஸ்கலாக அலாய் நமாது காயம் கொங்குளே மீஹ கம்கா லவ்வாந்தே அதி அழாக தரிங் குரவெஸ்மே அளமெங்கு வெறி ரஸ்கலாக அதி அழுக துஆ கபூல் குரவ்வான்.

0: லோபி வெவுனி
1: தூக்குத்தியை
0: வாணுவா பலனி
1: மகரவதா ஒழுவாலனி விஸ்
0: விந்து ஜஹாதி கியாரிமே
2: கொம்மே புத துவஹக்கே மெந்துரு குரி எகார்கடி பணரான்
3: ரிபீட் ஹமேரே திஹகடி திரிஹும்
2: எங்கா சதர்ஸ்தேக சாலிஸ் நூயே கிலோ ஹர்ட்ஸ் மீடியம் வேவ்
3: அட்டி ஹனு எம் மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் பேண்ட்
2: திவேராஜ்ஜே கே ஆடு
3: இன்திசார் கொல்லவா
4: குட குஜ்ஜக தெரகுதே வாக எவ்வஸ் மியகு நேதேனே கபூல் குரன் தத்தினமவஸ் குஜ்ஜாகே மே காது கவா மீஹுங்கே ஃபராதும்வஸ் ஹீவஸ் நுகுரா காலா அனியே லிபிதானே ஜின்சி குதும் குரா கோனாதா ஜிஸ்மானி அனியாதா நஃப்சானி கெல்லுந்தா அது இஹுமாலுமுகு சௌபுந்திபே கெல்லுந்தா மதென்னு ಮಿಫದ ಅಮಲ್ತಕು ಕೊಡಕುದಿನ ರಕ್ಕಾತಿರಿ ಕುರುಮ ಅಳಂಚೆ ಫಿಯವಳು ತದ್ದಿನಗಣೆ ಮಿಕಮ ದಿಕ್ಕೊಳ ಹರಕ್ಯಾತಿರಿ ವಮ ಎಹಿ ಹೋ ದೆವ್ವುಮ ಸಾದ ಬಾರೆ ಗುಳುವ
5: ದೌಲತ್ ಕೆಕೆಕಿ ಮುಸಸಾತಕುನ್ ದೆವ್ವ ಖಿದ್ಮೆತ್ತಕ ಮಾಲುಮತ್ ಸಾಫ್ ಕುರುಮ ಫೆಶಿಗಿನ್ ಒನ್ನೆನ್ ಖಿದ್ಮೆತ್ತ ಫಸಿಯ ಕಮ್ಯಾಕಿ ಹೋದೇನು ಗೊತ್ತ ಕಮಾ ಬೆಹೆ ಇದಾರತೋಗೆ ಹಿತಿರಿಕಮಾಯಕಿ ಸಾಫ್ಕೋ ಒಳಂ ತಿಳುವಾದೆನಿ ಫಹಿ ಖಿದ್ಮೆ ಮಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್
6: ಕೊಮೆ ಗುರಾಸ್ಪತಿ ದೋಹೆಗೆ ಮೆಂದುರು ದೇ ಜಹಾರು ಸ್ಟುಡಿಯೋ ಎಂ ವಗುತುಂ ರಿಪೀಟ್ ಕುಕುರು ದೋಗರೆ ದಿಹೆ ಜಹಾರು
7: ಹಾಮ ಏಕಣಿ ದಿವೆಹಿ ರಾಜ್ಯ ಗ್ಯಾಡು
3: ಫಹಿ ಖಿದ್ಮೆ